மௌழி குல்கெடு சந்திர மர்க்கண்ட கடத்தோட பெழுதாரு கும்பெடு ஜடலத்தோட ஜடலோ பிரவகிச்சு சதலேட்டி ஜிகுத்தோட டம்பைன பால நேத்திரம்புத்தோட குதிரு தெச்சின தொட்ட குங்கும பொட்டுதோ தாம்பூல ரகாதரம்புத்தோட தடஹேம மயவஜ்ர தாட்டங்கமுலத்தோட வீச்சாஸ்திரவத்தையா வஷ்டித்தோட நல்ல கொலுவரு துனுமாடி கொல்லலாடு மெருகு சாமன சாயல மேனித்தோட மெருகு சாமன சாயல வேணித்தோட

0: There is a direct relationship between the food that one consumes and the thoughts one gets. Thoughts lead to actions, actions to destiny. Learn more about the right food and divine tips to good health in this discourse delivered by Bhagavan on 1st September 1996.
1: பச்சகற்புட பொம்படி பாது ஜேசி பச்ச கற்புர பொம்படி பாது ஜேசி